0: கழுகல் மூலே கருதிய கெம்பரே அந்தர யாயே வெவ்தாவல்லே தகத்திய ஹெலனா பிய குடையட்ட சினிஹச புதுமு
1: சினிஹச பூதா அம்மாவருன் வகே
0: ஜுனி விசி எக்க இரிதா பியவர்

0: உதய் நாமே வினாடி பண்ண சதுரை விழாவை அசூரா அபியா
1: யாமு என்ன கலிங் அப்படி மதக்கிற தேவால் தினோ பட் பல்வத்து நிஷ்பாதன வகையும் ஆர்டிபி பேங்க் வகையான பல்வத்து நிஷ்பாதனைக்கு அப்படி ஒப்பிட நிற ஹெமதாம் வகை மதக்கிறனோ ஏகன கியனோ இதன் குணகன கியனோ நிஷ்பாதன கன கியனோ இதன் ஒயா மதக்கிற வகை புஞ்சி பாபாட்ட ஹெம குணவத்த குணதையாக தென்ன பலனவன பல்வத்த யோகட்டுக்கு மதக்கிறலாம் கானம் ஏத்தரம் ஒக்குவட்ட ரசட்டு குணத்திதிஹட்ட என்னே பல்வத்த யோகட் இது நேத்துக்கு பல்வத்த ஐஸ்கிரீம் தீனோ மே வகை ஓணமதியாக பல்வத்து கீன நமின்னு மெலதி கண்ணத் புலுவன்
0: ஓ நேதே நாங்க அப்படி அதிர்கிங்க நாங்க சுப தவசாக்
1: சுப தவசாக்கு ஆட்ட

0: பண்ண ரேடியோ ITN ராட்டட்ட வக கேன ரேடியோ ரேடியோ
1: லக்கட ஹார்ட் பீட் ஹங்கின் விலாம தக்கரணங்க கொலஹை வினாடி திஹாய்
2: விலாவு ஒப்ப வைத்த கின ஆவே සක් පුරා ජාතියක් විශ්වාසය තිබූ ලොතරැයි නොවේ කිරුල මහජන සම්පත දැන් සතියේ දින හතේම මහජන සම්පත රටටම සම්පත
3: heartbeat

0: ராட்டத்த வாகக்கியன ரேடியோ.
1: டபுள் துலகாய் வினாடி தீஸ் நவையாய்
2: கரக்கின ரோதே கலுக்கல் மூலி கரதிய கெம்பரே அந்தர யாயே வெவுதாவல்லே தகத்திய ஹெலனா பிய குடையட்ட சினிஹச புதுமு
3: சினிஹச பூதா அம்மா வருன் வகே
2: ஜுனி விசி எக்க இரிதா.

0: விரகாவே வேதனாவ
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சாதன
2: ஹதுத்து தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இறுதா ராத்திரி ஹதுட்டு ஹிமாலிக்க
2: ஜோதிராதாய
4: දවල් එකේ වෙනාඩි 52යි.

0: விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வ துணி சுரு கருப்பத்து சகாதன உபயமியன சுரு
2: ஹபித்து தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதிரணீய ஜோதி
1: ரசோதயே தந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இருதா ராத்திரி 7:00 ஹிமாலிக
2: ஜோதிரா ராயா.

0: கிணு ரோதே கழுகல் மூலி கருதிய கெம்பரே அந்தர யாயே வெவுதாவல்லே தகத்திய ஹெலனா பிய குடையட சினிஹச புதுமு
1: சினிஹச பூதா அம்மாவருன் வகே
0: ஜுனி விசி எக்க இரிதா பியவ